0: தேனா தட்டும் சீப்பாட்ட மாதிரி கேட்டோன்னு
1: Hi, my name is Marcus Finlay and I'm from Barclay Tablelands and you're listening to Wanindjikari Music Show on ACCC in Ellison, Tennant Creek.